ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம். நேயர்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிடுங்கள். உங்கள் விருப்ப பாடல் ஒளிபரப்பாகும். நேரம் 12:39:28. வாட்ஸ்அப் தளத்தில் நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்காரு. படம் அலோ பிரதர் என்ற படத்திலிருந்து இன்ப ராகங்கள் இந்த பாடல் வரியில் கேட்டிருக்காரு. லட்சுமி சீனிவாசன், தர்சன், சுதீக், சாக்குட்டி, அன்பு உறவுகள் அனைவருக்கும் முற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காரு. இந்த பாடல் அனைவருக்காகவும் ஒளிபரப்பாகிறது. இதோ அவர் விரும்பி கேட்ட பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் அலோ பிரதர் என்ற படத்திலிருந்து அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் அலோ பிரதர் இந்த படத்தில் சூப்பரான பாடல் இந்த பாடலை கேட்டோம். இன்பம் இன்ப ராகங்கள் என்ற பாடல் வரியில் லட்சுமி சீனிவாசன் தர்சன் சுதீக் சாக்குட்டி இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்தது. பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. என் விருப்ப பாடலை அருமையான இசைத்தரத்தில் வழங்கிய அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சீனிவாசன் சகோ. மிக சிறப்பான பாடல். உறவுகள் பாடல் வேண்டுமென்றால் பாடல் பதிவிடுங்கள். உறவுகள் வந்து பதிவு பார்க்குறாங்க. வளர் சகோதரி வந்து பார்த்துருக்காங்க. அடுத்தது கோவை காயத்ரி சகோதரியும் இருக்காங்க. தேன்மொழி சகோதரியும் இணைஞ்சு கேட்குறாங்க. பாரதி சகோதரியும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஜெகதீசன் சகோவும் இணைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு பாடல் வேண்டுமென்றால் பாடலை பதிவிடுங்கள். ஒளிபரப்பாகும். எனது விருப்பத்தில் ஒரு பாடலை கேட்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:46 இது எனது விருப்பத்தில்.

ஒழித்த பாடல் பிரியா என்ற படத்தில் கே ஜே ஜேசுதாஸ் ஜென்சி இவர்கள் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். பாடல் ஒழித்த நேரம் 12:51. நடுகுப்பம் சீனிவாசன் சகோ, என்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே, இந்த பாடலை ரசித்து ட்ரம்ஸ் இசைக்கருவெல்லாம் வச்சு ஜாலியாக கேட்டிருக்காரு. சூப்பர் ஸ்டார் பாடல்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உறவுகள் பாடல் வேண்டுமென்றால் பதிவிடலாம். அடுத்த பாடல் வருகிறது, எனது விருப்பத்தில் கேட்டு ரசியுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ எனது விருப்பத்தில் ஒரு பாடல்.

ஒலித்த பாடல் நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற படத்திலிருந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் கேட்டு ரசித்தோம். பாடல் ஒலித்த நேரம் 12:56 அந்த பாடல் ஒலித்து சென்றது. நிகழ்ச்சியில் இன்னொரு பாடல் எனது விருப்பமாக இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியில். வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக இந்த பாடல் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிடலாம். நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ எனது விருப்பத்தில் சின்ன ஜமீன் என்ற படத்திலிருந்து மனோ கே எஸ் சித்ரா அவர்கள் பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

மனதுக்கு இதமான பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறது சபரி இணையதள வானொலி. நேரம் 1:14. ஒலித்த பாடல் சின்ன ஜமீன் என்ற படத்திலிருந்து மனோ கே எஸ் சித்ரா அவர்கள் விருப்பத்தில் அவர் பாடிய பாடலை தான் நாம் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது ஒரு அற்புதமான பாடல். சிவா என்ற படத்தில் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா அவர்கள் பாடிய பாடல். இதோ அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு.

ஒலித்த பாடல் சிவா என்ற படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் தேன்மயி முருகன் சகோதரி வந்து இணைஞ்சிருக்காங்க. சகோதரி, உங்கள் விருப்ப பாடல் பதிவிறக்கம் செய்துவிட்டேன், இருந்தாலும் எனது விருப்பத்தில் ஒரு பாடலை ஒலிபரப்பு செய்துவிட்டு உங்கள் விருப்ப பாடல் அடுத்த பாடலாக வரும். படகோட்டி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கீங்க. பாட்டுக்கு நான் பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்ட இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் விருப்ப பாடல் அடுத்த பாடலாக ஒளிபரப்பாகும், இணைந்திருங்கள். இப்போது எனது விருப்பத்தில் ஒரு பாடலை கேட்டுவிட்டு உங்கள் விருப்ப பாடல் அடுத்த பாடல்

ஒலித்த பாடல் மரவன் என்ற படத்திலிருந்து அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 1:12:48. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தேன்மொழி முருகன் சகோதரி தான் கேட்டிருந்தாங்க. உங்கள் விருப்ப பாடல் அடுத்த பாடல் சகோதரி. படகோட்டி திரைப்படத்திலிருந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, இந்த பாடல் வரியில் வந்து எனக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடலை என் தங்கை விருப்ப பாடலை என் தங்கை விருப்பம் பாடலை கேட்டுக்கொண்டு இருக்காங்க. ஓஹோ, பாடலுக்கு நிகழ்ச்சி கேட்டிருக்காங்களா? நன்றிகள் சகோதரி. பாரதி சகோதரி இணைஞ்சிருக்காங்க. சிவா படப்பாடல் அருமை ஒலித்த பாடலுக்கு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. மகேஷ் மார்ட் நாகர்கோயிலிருந்து பதிவு கொடுத்துருக்காரு. பாதை வந்து தண்ணியில் வந்து தெரியாது சகோதரரே, ஆனால் பார்த்து எதிர் திசையை பார்த்து செல்ல வேண்டும் படகில். மிக்க நன்றிகள். ஒரு பாடலும் கேட்டிருக்கீங்க. தேன்மொழி சகோதரி விருப்ப பாடலை கேட்டுவிட்டு உங்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும், இணைந்திருங்கள். இப்போது தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பத்தில் பாடல் வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ உங்கள் விருப்ப பாடல், பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடுவது யார் என்று கேட்டு பார்ப்போம். இதோ வருகிறது.

ஒலித்த பாடல் படகோட்டி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடலை, காலத்தால் அழியாத பாடல், மறக்க முடியாத பாடலும் கூட. இந்த பாடல் பலமுறை கேட்டிருக்கலாம் அனைவரும். இருந்தாலும் இந்த பாடலின் வரிகள் வந்து காதலர்களை, அதாவது ஒன்று சேர முடியாமல் அந்த பிரிவினை தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கவிஞர் வந்து எழுதியிருப்பார். எம்எஸ் விஸ்வநாதன், பி சுசிலா, எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் ராம்மூர்த்தி அவர்களும் இருவரும் இணைந்து இசையமைத்த அந்த பாடல் ரொம்ப ரொம்ப எனக்கும் பிடித்த பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் தேன்மொழி முருகன் சகோதரி தான் கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. அடுத்து மகேஷ் மாட் அவர்கள் வந்து பாடலை கேட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை தேன்மொழி அக்கா கேட்கலையோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் வேலையாக இருந்திருப்பாங்க, கீழே பதிவு கொடுத்துருக்காங்க பாடலை ரசித்து. தேன்மொழி சகோதரி, நான் விரும்பிய பாடலை வழங்கிய ஆர்ஜே யார் என்று தெரியவில்லை, நன்றி அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு வரவில்லை என்றாலும் குரல் வந்து யாருடைய குரல் என்பது தெரிய வேண்டும் சகோதரி. உங்களுக்கு பெயர் ஞாபகம் இருக்கிறதா என்று தெரியவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் இணைந்தேன் இன்று நிகழ்ச்சி தரலாம் என்று. ஆனால் உங்கள் விருப்ப பாடல்களை இனிமேல் கண்டிப்பாக ஒளிபரப்பு செய்வேன். இருந்தாலும் இரவு நேரத்தில் நிகழ்ச்சி தருவேனா என்று எனக்கு தெரியவில்லை. இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சி வந்து தர முடியுமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் நான் பிறகு சொல்கிறேன், நேரம் கிடைக்கும்போது நேயர்களுக்காக பாடல்களை ஒளிபரப்பு செய்கிறேன். ஆர்ஜே சகோதரர்னு போட்டிருக்கீங்க, நான் வந்து பிரியா வீரமணி, படவேடு சகோதரி. அடுத்து மகேஷ் மாட் அவர்கள், சாப்பிட்டு தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார், நன்றிகள். பாரதி சகோதரி, படம் நாடோடி தென்றல் படத்துலேருந்து கேட்டிருக்கீங்க, இணைஞ்சிருங்க, உங்கள் விருப்ப பாடலும் வரும். அந்த ஸ்டிக்கர் பதிவெல்லாம் படிக்கலன்னு கொஞ்சம் யாரும் வருத்தப்படாதீங்க. அதனால் வந்து நான் ஸ்டிக்கர் பதிவு மேக்ஸிமம் வந்து எல்லா பதிவும் படிக்க மாட்டேன், முக்கியமான பதிவுகளை கண்டிப்பாக படிக்கிறேன். மகேஷ் மாட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பதிவு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி, சரி எனக்கு வேலை அவசரம், ஆர்ஜே படைவீடு பிரியா வீரமணி. படைவீடு தான் சகோதரி எங்களுடைய உயிர் ஊர் பெயர் வந்து, உச்சரிப்பு சரியான உச்சரிப்பு படைவீடு இதுதான் பெயர், அதை படைவேடு என்று மாற்றியுள்ளார்கள். மிக்க நன்றிகள் சகோதரி. நிகழ்ச்சியில் மகேஷ் மாட் அவர்கள் விரும்பி கேட்டிருக்காரு ஒரு பாடல், தர்மதுரை படத்தில் ஆண் என்ன பெண் என்ன எல்லாம் ஓரினந்தான். இந்த பாடல் வரி வந்து அழகான பாடல், ரொம்ப எனக்கும் பிடித்த பாடல். அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனசு ஒன்றுதானே, உடல் அமைப்பில் தான் வேறு, ஆனால் உள்ளங்கள் வந்து ஒன்றுதான். ஆனால் அந்த உள்ளங்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வது தானே சிறப்பு. இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்ப பாடல் இதை வருகிறது, அந்த பாடலை அனைவருக்காகவும் கேட்டிருக்காரு. அருமையான பாடல், எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 1:24.

ஒலித்த பாடல் மிக மிக ரொம்ப அழகான பாடல். பாடல் ஒலித்த நேரம் 1:30:38 அந்த அழகான பாடல் ஒலித்தது. தர்மதுரை என்ற படத்திலிருந்து இந்த பாடல் வரியை வந்து கவனிச்சிருந்தா எல்லாருக்குமே புரியும். ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. இருந்தாலும் வந்து எல்லாருடைய மனசும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை, ஒரே மனநிலை இருப்பதில்லை, அதேமாதிரி ஒரே முகமும் இருப்பதில்லை. அது இறைவன் படைத்தது. அதனால் வந்து எல்லாரும் ஒரு இனம்தான். அன்பாக பாசமாக அனைவரும் நல்லா இருக்கணும் தான் எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணம். இருந்தாலும் ஒரு சில உறவுகள் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். என்ன செய்வது, மிக மிக சிறப்பான பாடல். நிகழ்ச்சியில் பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு மகேஷ் மாட் அவர்கள். என் விருப்ப பாடல் தந்த வீரமணி சகோதரர் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருமையான பாடல், இசைத்தரம் சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அருமையான பாடல் வரிகள். ஒரு மனிதனை எந்த அளவுக்கு ஞாபகப்படுத்த சொல்லுமோ அந்தளவுக்கு ரொம்ப யோசிக்க வைக்கும் பாடல் இது. இந்த வரிகள்லாம் வந்து மிக்க நன்றிகள். ஆரணி பிரகாஷ் அவர்கள் பதிவு, அருமையான தத்துவ பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள் மகேஷ் மாட் அவர்கள். இந்த பாடல் பாடிய SPP பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள். அவர் நம் ஒவ்வொரு நெஞ்சமும் குடிகொண்டு இருக்கிறார், நெஞ்சத்திலும் குடிகொண்டு இருக்கிறார்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஐயா, அவர் அதாவது பாலசுப்ரமணியம் பாடல் வந்து அவர் பாடும்போது ஒரு அம்மிங் கொடுப்பார். அவர் இடையில் அந்த சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாடல்களுக்கு அந்த முணுமுணுக்கிற சத்தம், அந்த அம்மிங் கொடுக்கறது, அது தெரியவே தெரியாது. அந்த சிரிப்பு வந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக சிரிப்பார். அந்த பாடல் பாடிட்டே அப்படி லைட்டாக சிரிப்பார். அதெல்லாம் ரொம்ப ரசிப்பு தன்மையாக இருக்கும் அந்த பாடலெலாம் கேட்கும்போது. கண்டிப்பாக அவர் போன்ற இசையம் அதாவது அந்த மாதிரி பாடணும் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம். இனிமேல் யாரும் பிறப்பது இல்லை, இருந்தாலும் இன்று நம்மிடையே இல்லை என்பது தான் வருத்தம். காலத்தின் கட்டாயம், எல்லாரும் ஒரு நாள் சென்று தான் ஆக வேண்டும். யாரும் இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. மிக்க நன்றிகள் மகேஷ் மாட் அவர்களே, அருமையான பாடல். தேன்மொழி முருகன் சகோதரி வந்து சொந்த பந்தம் சேர்ந்திருந்தால் அன்பு விட்டு போவதில்லை அந்த பாடல் வரியை கொடுத்துருக்காங்க. அருமையான வரிகளுடன் பாடல் தேர்வு சிறப்பு, நன்றி மகேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்சி படம் கொடுத்துருக்காரு, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம பாரதி சகோதரி விருப்பத்தில் தான் அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கிறது. என்ன படம்னா, நாடோடி தென்றல் என்ற படத்திலிருந்து யாரும் விளையாடும் தோட்டம் அப்படின்ற பாடல் வரியில் வந்து சென்னை பாரதி சகோதரி தான் அந்த பாடலை கேட்டிருக்கீங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கி கொண்டிருப்பது RJ பிரியா வீரமணி. இதோ வருகிறது பாடல் ஒலிக்கும் நேரம். 1:33 அந்த அழகான பாடலை கேட்டு ரசிப்போம்.

ஒழித்த பாடல் நாடோடி தென்றல் என்ற படத்திலிருந்து அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். பாடலை விரும்பி கேட்ட சகோதரி பாரதி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் யாரும் விளையாடும் தோட்டம் இந்த பாடல் வரிகளில் கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள் சகோதரி, ஒரு அருமையான பாடல். பாரதி சகோதரி மனதை தொட்ட அருமையான பாடல் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி முருகன் சகோதரி, சிறப்பான பாடல் யாரும் விளையாடும் தோட்டம் ஆத்தி இது வந்த கூட்டம், சிறப்பான பாடலை தேர்வு செய்த பாரதிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். பாரதி சகோதரி தேன்மொழி சகோதரிக்கு ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காங்க, அனைவருக்கும் மிக்க நன்றிகள். எனது விருப்பத்தில் ஒரு பாடல், அதாவது காற்று எல்லாருக்கும் தெரியாது ஆனால் நம்ம உடம்பில் படும்போது ஒரு உணர்வு, அவ்வளோதான். இது காற்று அப்படின்றது நமக்கு தெரியும், ஆனால் பூங்காற்று எப்படி இருக்குன்னு இந்த பாடல் வரியில் கேட்டால் தான் தெரியும். அந்த பூங்காற்று என்ன சொல்லுகிறது என்பதை இந்த பாடல் மூலமாக கேட்கலாம். பாடல் ஒலிக்க நேரம் 1:39. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ அந்த பாடல் எனது விருப்பத்தில் வருகிறது.

டி ராகவேந்திரா பாடல் ஆடல் கலையே தேவன் தந்தது. இந்த பாடல் வரியில் வந்து கோவை காயத்ரி விருப்பத்தில் வருகிறது அடுத்த பாடல். மனதை தொட்ட இனிமையான பாடல் தேன்மொழி சகோதரி சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். இது உங்கள் விருப்ப பாடல் வருகிறது காயத்ரி சகோதரி. பாடல் ஒலிக்கும் நேரம் 1:45:34. இதோ உங்கள் விருப்ப பாடல். ஆடல் கலையோ தேவன் தந்தது பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி வானொலியோடு.

0: ஒலித்த பாடல் ஸ்ரீ ராகவேந்திரா என்ற படத்திலிருந்து கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் ஆடல் கலையை தேவன் தந்தது. இந்த பாடலை கேட்டு ரசித்தோம், மிக்க நன்றிகள். அருமையான பாடல் நிகழ்ச்சியில், அதாவது கிளிகள் வந்து, இரண்டு கிளிகள் வந்து ஒரு ஒற்றுமையாக வந்து இருந்தால் அதுங்க அதனுடைய ரசிப்புத்தன்மையை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த பாடலில் வந்து ஒரு காதலர் வந்து கிளியை மையப்படுத்தி அந்த காதலிக்கு வந்து தினமும் இந்த பாட்டை நான் பாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி அந்த கவிஞர் வந்து அற்புதமாக எழுதியிருப்பார். அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். இது வருகிறது எனது விருப்பத்தில்.
1: ஏலேலம் கிளியே என்னை தாளாட்டும் இசையே.

ஒலித்த இரண்டு பாடலும் எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நேரம் சரியாக 2 மணி. நிகழ்ச்சியில் தேன்மொழி முருகன் சகோதரி எனது பக்கத்து வீட்டு, அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கிற சகோதரி, அவர்கள் பெயர் வந்து கலான்னு சொல்லியிருக்காங்க. அவரோட மகன் பிறந்த நாளா, மகனுடைய பெயர் என்னன்றது தெரியல. பிறந்தநாள் பாடல் ஒன்று தேர்வு செய்து கொடுங்கள் சகோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஏற்கனவே நான் பாடல் எடுத்து வைத்து விட்டேன் சகோதரி. எங்கள் விருப்பத்திலும் அதாவது ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, கண்கள் நீயே, காற்றும் நீயே, ஊரும் நீயே, உயிரும் நீயே, இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்கீங்க. அதை பதிவிறக்கம் செய்யவில்லை. நான் ஏற்கனவே பதிவிறக்கம் செய்து விட்டேன் ஒரு பாடல். இருந்தாலும் அந்த பாடலையும் பதிவிறக்கம் செய்து தருகிறேன். பிறந்தநாள் காணும் கலா அவருடைய மகன், அவர் பெயர் தெரியவில்லை. அவருக்கு வந்து சபரி இணையதள வானொலி சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் பல்லாண்டு காலம் வாழ நலமுடன் இருக்க வேண்டும். அது குழந்தையா இல்லை ஒரு என்ன வயதுன்றதும் தெரியல. இருந்தாலும் சீர்சிறப்போடு நல்ல ஒரு எண்ணங்களோடு வளர்ந்து சமுதாயத்திற்கு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும், குடும்பத்திற்கு நல்ல பெயரை கொடுக்க வேண்டும் என்று அனைவரது சார்பாகவும் இறைவன் அருள் பெற சபரி வானொலி சார்பாக வாழ்த்துக்கள், நன்றிகள். எனது விருப்பத்தில் ஒரு பாடல் தேர்வு செய்து வருள்ளேன். ஏன்னா அந்த சகோதரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் அந்த பாடல், அது குழந்தையாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும், இந்த பாடல் எனது தேர்வில் வருகிறது. அவருக்காக பிறந்தநாள் பரிசு பாடலாக இதோ எனது விருப்பத்தில்

ஒலித்த பாடல் பிறந்தநாள் பரிசு பாடலாக எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது. அதாவது தேன்மொழி சகோதரி அவர் வீட்டுக்கு பருகாமையில் சகோதரி கலா அவர்களுடைய மகன் உகாஸ் அவர்களுக்காக ஒரு பாடல் வேண்டும் என்று கேட்டிருந்தாங்க சகோதரி. ஒரு பிறந்தநாள் பரிசு பாடலாக எனது விருப்பத்தில் ஒளிபரப்பு செய்தேன். உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றிகள். உகாஸ் வயது 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி. நன்றிகள் சகோதரி. ஏன்னா சின்ன குழந்தை நல்ல ஒரு எண்ணங்களோடு நல்ல கல்வி அறிவு நல்ல ஒரு குடும்ப அந்த குடும்பத்திற்கு நல்ல மகனாக கண்டிப்பாக வளர வேண்டும். எதிர்காலத்தில் நல்ல சிந்தனைகள் இருந்து சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஆண்மகனாக இருக்க வேண்டும். சபரி வானொலி சார்பாக அவர் பிறந்த நாளை அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். நலமாக இருக்கட்டும். நன்றிகள் சகோதரி. அருமையான இனிமையான பாடல் பிறந்தநாள் பாடல் தேர்வு சிறப்பு. நன்றி சகோனு தேன்மை சகோதரி சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் எனது விருப்பத்தில் ஒரு பாடலை ஒலிபரப்பு செய்துவிட்டு மாப்பிள்ளை சார் என்ற படத்திலிருந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். மல்லிகை வந்து மொட்டு எப்படி விடுகிறது என்று இந்த பாடல் வரிகளில் கேட்டால்தான் தெரியும். இதோ வருகிறது பாடல். ஒலிக்கும் நேரம் 2:08:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜி பிரியா வீரமணி. வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம். உறவுகள் பாடல் பதிவிட வேண்டுமென்றால் பதிவிடுங்கள். பதிவிறக்கம் செய்து ஒலிபரப்பு செய்கிறேன். நன்றி. இதோ எனது விருப்பத்தில் மல்லிகையே மல்லிகையை முட்டுவிடும் மல்லிகை எப்படி என்று அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது. எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து அழகாக பாடியிருக்காரு. ஏன்னா அவர் நம்மிடையே இல்லை. சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் கண்கள் நீயே காற்றும் நீயே அந்த பாடலை கேட்டிருக்காங்க தேன்மொழி சகோதரி. சகோதரி, இந்த பாடல் உங்கள் விருப்ப பாடலாக, ஏன்னா பிறந்த நாள் உகாஸ் அவர்களுக்கு பிறந்த நாள் பாடலாக ஒலிபரப்புங்கன்னு கேட்டிருந்தீங்க. அந்த அருமையான பாடல் வருகிறது. ஏன்னா குழந்தைக்கு வந்து கண்கள் நீயே காற்றும் நீயே, இந்த உலகமே நீயாக இருந்தாலும் அந்த குழந்தை வந்து அந்த தாய்க்கு என்றுமே வந்து எல்லாமே உலகம்தான் தெரியும் கண்ணுக்கு. அதுபோல் குழந்தைகள் வந்து அவ்வளோ ஒரு பாசத்தோடு தாய் வந்து கண்டிப்பாக வளர்ப்பார்கள் எல்லா தாயும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், தாய் தந்தையை கண்டிப்பாக கஷ்டப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு அவர் வந்து கடைசி காலம் வரை அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நாம் பூர்த்தி செய்வது நமது கடமை. அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் நமக்கு கண்டிப்பாக தண்டனைகள் கிடைக்கும். இறந்த பிறகும் தாய் தந்தையை நல்ல விதமாக பார்த்துக்கொள்வது நமது கடமை. ஏன்னா தாய்க்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனிதனும் வந்து யோசித்து பார்க்கணும். யாருமே யோசிக்கிறதில்ல. ஒரு சில உறவுகள் எல்லாரையும் சொல்ல வரல. அதனால் வந்து தாய் தந்தையை நல்ல விதமாக பார்த்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் தேன்மொழி சகோதரி விரும்பி கேட்ட பாடல் இது வருகிறது. அருமையான பாடல் வரி, எனக்கும் பிடித்த பாடல். அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:14.

ஒலித்த பாடல், மிக மிக அழகான பாடல். தேன்மொழி சகோதரி அவர் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கும் உகாஸ் அவர்கள் அந்த குழந்தைக்காக ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடலாக கேட்டிருந்தார். மிக நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையில் தாமரை அதாவது தாமரை கவிஞர் அவங்க. அவங்க பாடல் வந்து நிறைய எழுதலனால கொஞ்சம் பாடல் தான் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் அவருடைய கற்பனையில் சில வார்த்தைகள்லாம் வந்து அந்த காதை அந்த வரிகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பாங்க தாமரை கவிஞர் அவர்கள். நன்றிகள் சகோதரி, ஒரு அருமையான பாடல் பதிவிட்டு பிறந்தநாள் பாடலாக கேட்டு ரசித்தோம் அனைவரும். கோவை காயத்ரி சகோதரி, அழகான இனிமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரியை பிறந்தநாள் வாழ்த்து பாடல், நான் விரும்பிய பாடலை என் மகனுக்காக வழங்கிய ஐயா உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறார் கலா. மிக்க நன்றிகள் சகோதரி. ஏன்னா அவங்க தளத்தில் இணைச்சி விடலாமே, பாடல் கேட்குறாங்கன்னும்போது சபரி வானொலியில் இணைத்தால் அவரும் பாடல் கேட்டு ரசிப்பார். மிக்க நன்றிகள். நமது சபரி சொந்தம்தான், கொஞ்ச நாளாக தொடர்பு இல்லை. அருமையான பாடலை வழங்கிய ஆர்ஜே படைவீடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் சகோதரி. சரியான பாடல், ஆஹா அருமைன்னு சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி. மிக்க நன்றிகள் சகோதரி. நிகழ்ச்சியில் அடுத்து எனது விருப்பமாக ஒரு பாடலை கேட்கலாம். பட்டு வண்ண ரோசாவா பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதோ வருகிறது அந்த பட்டு வண்ண ரோசா பாடல், எப்படி இருக்கிறது என்று கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் எஸ் ஜானகி அவர்கள் குரலில் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 2:27. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டு ரசிப்போம். சின்னக்கண்ணன் அழைக்கிறான்.

ஒலித்த பாடல் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் கே சித்ரா அவர்கள் குரலில் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எனது விருப்பமாக வருகிறது. தாலாட்டும் பூங்காற்று பாடலை கேட்டு ரசிங்கள். எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:32:40 வினாடிகளில் இந்த பாடல் வருகிறது. சபரி இணையதள வானொலியில் கேட்டு ரசிங்கள்.

காலாற்றும் பூங்காற்று. எஸ் ஜானகி அவர்கள் குரலில் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. அடுத்த பாடல் இளமை காலங்கள் என்ற படத்திலிருந்து ஈரமான ரோஜாவே. அதாவது ரோஜா ஒரு பெண்ணை பார்த்து தான் காத்திருக்கும். ஆனால் இந்த பாடலில் என்ன வருகிறது என்று கேட்டு ரசிக்கலாம். இதோ தேன்மொழி சகோதரி, எனக்கும் ஒரு பாடல் வேண்டும், இன்னொரு பாடல் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்கள் விருப்ப பாடலும் இதோ வருகிறது.

ஒலித்த பாடல் கே ஜே ஜேசுதாஸ் குரலில் பாடல், இனிமை சோக பாடல். சோகத்திலும் சுகமான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல். நான் விரும்பிய பாடலை வழங்கிய ஆர்ஜே படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க சகோதரி. இளமை காலங்கள் என்ற படத்தில் இருந்த ஒரு அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. என்னுடைய விருப்பத்தில் இது வருகிறது, ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் பட்டணத்தில் போதம் என்ற படத்திலிருந்து எனது விருப்பமாக ஒலித்து சென்றது. பாடல் ஒலித்த நேரம் 2:49. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
1: இதுவரை என்னுடன் பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நேரம் கிடைக்கும்போது உங்களுடன் இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. தொடர்ந்து இணைந்திருங்கள். சர்வர் பாடல்களை கேட்டு சபரி வானொலி வழங்குகிறது. பாடலை கேட்டு ரசிங்கள். நேரம் 2:58 நிமிடம் 40 வினாடிகள். அனைவருக்கும் வணக்கம்.

சபரி வானொலி உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். பண்பலியில் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக, நேயர் விருப்பமாக இன்று பாடல்கள் பதிவிட்டு பாடல்களை கேட்டு ரசிங்கள் அன்பு உறவுகளே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடல் முதல் பாடலாக ஒளிபரப்பு செய்துவிட்டு, நிகழ்ச்சியில் சகோதரி ஒரு பாடல் பதிவிட்டிருக்காங்க, செல்வி சகோதரி வந்து ஒரு பாடல் பதிவிட்டிருக்காங்க, கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். கோவை காயத்ரி சகோதரியும் ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. இருவர் பாடலும் எனது விருப்ப பாடலை ஒளிபரப்பு செய்துவிட்டு உங்கள் விருப்ப பாடல் பதிவிறக்கம் செய்து அடுத்த பாடலாக ஒன்றன் பின் ஒன்றாக வளம் வரும். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. நேரம் 10:06, சாரி 10:05:43. இதோ வருகிறது எனது விருப்பத்தில் முதல் பாடலாக.

ஒலித்த பாடல் முதல் பாடலாக எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது அந்த அழகான பாடல். நல்லவன் என்ற படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நேயர்கள் வந்து இன்று வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு சபரி இணையதள வானொலியில் கேட்டு ரசிக்கலாம். அன்பு உறவுகளே, நிகழ்ச்சியில் செல்வி சகோதரி முதல் பாடலே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவை காயத்ரி சகோதரி ஆரம்ப பாடலே அசத்தல் கேட்டு வெகு நாளாகிவிட்டது அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் நன்றிகள். இன்று முதல் பாடல் செல்வி சகோதரி விருப்பத்தில்தான். பிரியமான தொகை என்ற படத்திலிருந்து மான்குட்டியே புல் மான்குட்டியே இந்த பாடல் வரியில் வந்து செல்வம் செல்வி விருப்பத்தில் வருகிறது. இதோ அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல், ஒரு அழகான பாடல் ஒலித்து சென்றது. 10:16 இங்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிக காற்று, மழை அதிகமாக வருகிறது. அதாவது நிகழ்ச்சி பேசும்போதே இங்கே எல்லாம் சத்தம் அதிகமாக இருக்குது ரொம்ப. உங்களுக்கு தெளிவாக கேட்குதா என்னன்றது தெரியல. காற்று வந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்னு நினைக்கிறேன். அதிகமான காற்று, பவர் கட் ஆகிடுச்சு, இங்கே கரண்ட்டும் இல்லை. ஒலித்த பாடல் சகோதரி செல்வி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் சகோதரி. கோவை காயத்ரி சகோதரி, அழகான இனிமையான பாடல், சூப்பர் சாங் சகோதரி இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். அழகான பாடல் பதிவுன்னு சொல்லியிருக்காங்க அகிலா. அகிலா சகோதரி வந்து அழகான பாடல் செல்வி சகோதரி பாடலுக்கு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். செல்வி சகோதரி நிகழ்ச்சியில் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி நன்றி சொல்லியிருக்காங்க, நன்றி சொல்லியிருக்காங்க செல்வி சகோதரி. அகிலா சகோதரிக்கும் நன்றிகள், இருவருக்கும் நன்றிகள் சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உறவுகள், அடுத்த பாடல் 2வது பாடல் கோவை காயத்ரி சகோதரி, உயர்ந்த உள்ளம் என்ற படத்திலிருந்து எங்கே என் ஜீவனை. இந்த பாடல் வரியில் கோவை காயத்ரி விருப்பத்தில் கேட்டு ரசிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இது, ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பாடல் வரியெல்லாம். இப்போ நான் பேசுவது கேட்குதா என்னன்னு தெரியல, ஏன்னா காற்று இங்கே அதிகமான காற்று, பேசுவது கேட்குதா என்று தெரியவில்லை எனக்கு. இதோ சகோதரி விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் உயர்ந்த உள்ளம் என்ற படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் இது. கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். ஏன்னா அந்த பாடலின் வரிகள் வந்து அது போன்று ரொம்ப ரசிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி, பலத்த காற்றுடன் கேட்கிறது சகோன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சகோதரி, காற்று அதிகமாக இருக்கிறது, என்ன செய்வது. நான் வந்து மாடி மேலெலாம் இல்லை சகோதரி, ஏன்னா மாடி மேலே ரூம் இருக்குது, அதனால் வந்து காற்று உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த சத்தம், வெளியே அதிகமான காற்று, வேகமான சத்தம் வந்து அந்த ஜன்னல் வழியாக வர்றதுனால உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. செல்வி சகோதரி, மொட்டை மாடியா, வீட்டுக்கே இறங்கி வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சகோதரி, நான் வந்து அமைதியான இடத்துல தான் இருக்கேன், ஆனால் அந்த ஜன்னல் வழியாக காற்று வீசுகிறது, என்ன செய்வது. இயற்கை வந்து யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா, அதுதானே நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட எவ்வளோ ஒரு ஊரே அழிஞ்சிடுச்சு. இயற்கை சீற்றம் அதிகமானதுனால நேபாளத்தில் அவ்வளோ ஒரு சேதாரம். கோவை காயத்ரி சகோதரி எனது விருப்ப பாடலை வழங்கி மகிழ்வித்த பிரியா வீரமணி சகோதரருக்கு மிக மிக்க நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் செல்வி சகோதரி. அப்போ தான் காற்று இருக்காது அப்படி சொல்லியிருக்காங்க. நன்றிகள், அழகான பாடலும் சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி, செல்வி சகோதரிக்கு எனக்கில்லை சகோதரி பிரியா வீரமணி சகோதரர், அவர் குரல் கேட்கிறதா என்று கேட்டார், அதற்கு பதில் கூறினேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இங்கே காற்று அதிகமாக இருக்கிறதுனால அது கேட்டதா இல்லையான்றத நான் கேட்டேன், உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். செல்வி சகோதரி, காயத்ரி சகோதரிக்கு அவங்களைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி. தேன்மொழி சகோதரி, செல்வி சகோதரிக்கு ஒரு மெசேஜ் கூட போடக்கூடாதா சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வி சகோதரி, உங்களை எழுப்பி விட்டோம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். செல்வி சகோதரியும் பதில் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேன்மொழி சகோதரி, என்ன எங்களை எழுப்பி விட்டீங்க, நான் சீரியல் பார்த்து கொண்டே இருந்தேன். சீரியல் பார்த்து கொண்டு இருங்க, பின்னாடி உங்களுக்கு தெரியாமல் யாருன்னா எதனா எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க. சீரியல் ஞாபகத்தில் வீட்டில் என்ன களவு போகுதுன்னு கூட தெரியாது. அப்படி வந்து ஒரு அந்த சீரியல் பைத்தியம் எல்லாருக்குமே ஆயிடுச்சு. நன்றிகள் சகோதரி. செல்வி சகோதரி, அப்போ ஜன்னலை பூட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்கிறதும் கரெக்டு தான், இருந்தாலும் இயற்கை காற்று கொஞ்சம் சுவாசிக்க கரெக்டாக இருந்தால் தான் இதயத்துக்கு வந்து நல்லதுன்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து காற்று வந்து இயற்கை காற்று வந்து வரணும். ஃபேன், ஏசி இதெல்லாம் வந்து உடல் நலத்திற்கு கேடு, அதனால் இயற்கை காற்று நான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் ஜன்னலை வந்து திறந்து வச்சுருக்கேன். நன்றிகள். தேன்மொழி சகோதரி, இப்போது பாட்டு பதிவு பண்ணலாமா, நேரம் ஆகிவிடுமோ. போடுங்க, பாட்டுக்கு பதிவு பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாடல் பதிவிறக்கம் செய்து உங்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பு செய்கிறேன் சகோதரி. ஏன்னா காலையிலிருந்து எந்த நிகழ்ச்சியும் ஒளிபரப்பு ஆகவில்லை. மதியம் முடிந்தளவு ஒரு 2.5 மணி நேரம் நிகழ்ச்சி கொடுத்தேன், ஆனால் 3 உறவுகள் தான் பாடல் பதிவிட்டார்கள். அதனால் வந்து ஒரு 3 மணிக்கெலாம் நிகழ்ச்சி நிறைவு செய்துவிட்டேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் தான் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ரொம்ப பழைய படம், இருந்தாலும் அந்த பாடலாம் கேட்டு ரொம்ப நாளாச்சு. அதே கண்கள் என்ற படத்திலிருந்து பும்பும்மா மாட்டுக்காரன் இந்த பாடல் வரியில். ஏன்னா அந்த மாடு, பும்பும்மா மாடு வரும்போது ஒரு கிராமப்புறங்களில் ஒரு வீடு வீடாக வரும்போது, அதாவது ஒரு மனிதனுக்கு கூட அவ்வளவு அறிவுகள் இருக்காது. 5 அறிவு படித்த ஜீவன்லாம் வந்து ஒரு அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யும். அந்த 5 அறிவு பும்பும்மா மாட்டுக்காரங்க அந்த மாதிரி அதுங்களுக்கு ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நான் நிறைய சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. சகோதரி அகிலா சகோதரி விருப்பத்தில் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர் விருப்பத்தில் இது வருகிறது, அந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு.

ஒலித்த பாடல் அதே கண்கள் என்ற படத்திலிருந்து அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. இங்கு மழை அதிகமாக வருகிறது, நிகழ்ச்சி எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, ரொம்ப அதிகமான மழை. அகிலா சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்டோம், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள், செல்வி சகோதரி பாடல் பதிவு பண்ணுங்கள், உங்கள் பாடல் வரும் முன் நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகிலா சகோதரி விருப்ப பாடலை ஒளிபரப்பிய சகோதரருக்கு நன்றி சொல்லியிருக்காரு, நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி, அகிலா சகோதரிக்கு அருமையான பாடல், நல்ல தேர்வு பாடல் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வி சகோதரி உங்கள் விருப்ப பாடலா, சுழலான பாடல், சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருக்காரு, நினைக்க தெரிந்த மனமே என்ற படத்திலிருந்து எங்கெங்கு நீ சென்ற போது அப்படின்ற பாடல் வரியில் கேட்டிருக்காரு. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறதையா, நிகழ்ச்சியில் இணைந்திருந்தால் ஒரு பதிவு கொடுங்கள்,

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக பாடல்கள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. பாடல் ஒலித்த நேரம் 10:38:40. வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் தான் நினைக்க தெரிந்த மனமே என்ற படத்திலிருந்து அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். அழகான பாடலை பதிவிட்டு இயக்குனர் வந்து பாடலை கேட்கவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை, அவர் விருப்பத்தில் நாமும் கேட்டு ரசித்தோம். மிக சிறப்பான பாடல். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள், அகில சகோதரி எங்கெங்கு செல்லும் பாடல் வந்து அருமையான தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. இயக்குனருக்கு நன்றி, ஒளிபரப்பிய சகோதரருக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். ஆஸ்கர் டெய்லர் அவர்கள் வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. நமது நிலைய இயக்குனர், என் அன்புக்கும் பாசத்திற்கும் சொந்தமான பாசத்தார சகோதரர் ஆர்ஜே கீதநேசன் அவர்களின் தேர்வு பாடல், அருமையிலும் அருமை, இனிமையிலும் இனிமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு ஒரு சூப்பரான பாடல் பதிவிட்டிருக்காரு சகோதரர் ஆஸ்கர் டெய்லர். எனக்கு மிகவும் பிடித்த பாடல், ரொம்ப சூப்பரான பாடல், பதிவிட்டமைக்கு நன்றி. படம் அன்னை இல்லம் என்ற படத்திலிருந்து மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம் இந்த அழகான பாடலை கேட்டிருக்கும் அன்பான ஒருவருக்கு நன்றிகள். எனது விருப்பத்தில் நமது சபரி இணையதள வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த இனிய பாடல் வழங்குங்கள். வாழ்க வளமுடன், என்றும் வளமுடன். தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர், மணி ஆஸ்கர் டெய்லர். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிங்கள்.

0: ஒலித்த பாடல் அன்னை இல்லம் என்ற படத்தில் அற்புதமான பாடல் ஒலித்து சென்றது. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம் இந்த பாடல் வரியில் தென்காசி மாவட்டம் ஆவுடையனூர் மணி ஆஸ்கர் டெய்லர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் சகோ. அருமையான பாடல், எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். அதாவது அந்த பாடலை வந்து கவிஞர் வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். அதாவது சேவல் கூவக்கூடாது, ஆனால் எங்களுடைய காதல் வந்து அந்த சேவல் வந்து கலைக்காமல் இருப்பதற்காக அந்த ஒரு பாடல் வரியில் அந்த அந்த அந்த வார்த்தை அதில் மையப்படுத்தி எழுதியிருப்பார் கண்ணதாசன் அவர்கள். டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா அழகாக பாடியிருப்பாங்க. சிவாஜி கணேசன், தேவிகா நடித்த அந்த அருமையான படம். மிக்க நன்றிகள் சகோ, சூப்பரான பாடல் பதிவிற்கு. எனது விருப்பத்தில் நமது சபரி இணையதள வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இனிய பாடல் வழங்கிய என் அன்பு சகோதரர் பிரியா, ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் சகோ. ஏன்னா சூப்பரான பாடல் இது, ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த பாடல். மிக்க நன்றிகள். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் அகிலா சகோதரி தான் வந்து கோவை ராஜேஸ்வரி புவனேஸ்வரி ராஜேஷ் இவர்களுக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஜானி படத்திலிருந்து என் வானிலே ஒரே வெண்ணிலா இந்த பாடல் அவர்களுக்காக ஒளிபரப்புங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. கண்டிப்பாக உங்கள் விருப்பத்தில் அவர்களுக்காக இதோ வருகிறது அந்த பாடலை, நாமும் கேட்டு ரசிப்போம். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:46:28 என் வானிலே ஒரே வெண்ணிலா வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.
1: Just listen.

ஒலித்த பாடல் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஜானி படத்திலிருந்து என் வானிலே ஒரே வெண்ணிலா இந்த பாடலை கோவை ராஜேஸ்வரி புவனேஸ்வரி ராஜேஷ் இவர்களுக்காக ஒலிபரப்புங்கள் என்று சகோதரி கேட்டிருந்தாங்க. ஒலிபரப்பி விட்டேன் சகோதரி, அருமையான பாடல், மிக்க நன்றிகள். அடுத்து அன்பு பிரியமா அவர்கள் வேலூரிலிருந்து பதிவிட்டிருக்காரு. அன்பான இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அருமை நன்றிகள் வாழ்த்துக்கள். கவிமணி ஆர்ஜே வீரமணி பாடல் பதிவிடலாமான்னு கேட்டிருக்காரு, கண்டிப்பாக பதிவிடுங்கள், உங்கள் விருப்ப பாடலும் ஒளிபரப்பாகும். அகிலா ஸ்ரீதர் விருப்ப பாடலை ஒளிபரப்பிய சகோதரருக்கு நன்றி. பாடல் மாறிவிட்டது என்று அம்மா சகோதரி, இணையம் கட்டாயிவிட்டது இங்கே, இங்கே நான் மறுபடியும் ஆஃப் பண்ணி திருப்பி உள்ளே போனேன், மன்னிக்கவும். ஆஸ்கர் டெய்லர் அவர்கள் பதிவு அகிலா ஸ்ரீதருக்கு, இரவுக்கு இனிமை சேர்க்கும் இதமாக

0: வச்சு அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அன்பு பிரேமா வேலூர் மாவட்டம் மோத்தக்கல் கிராமம் இங்கிருந்து கேட்டிருக்காங்க. படம் பூம்புமா மாடு, பாடல் நாடறிய தேதி வச்சி அப்படின்ற பாடல் வரியில் கேட்டிருக்காங்க. அன்பு பிரியமா மோத்தக்கல் கிராமம் வேலூர் மாவட்டம்னு பதிவு கொடுத்துருக்காங்க சகோதரர். கண்டிப்பாக உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, அந்த பாடல் எப்படி இருக்கிறது என்று கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறேன் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ வருகிறது அன்பு பிரியமா அவர்கள் விருப்பத்தில்.
1: நாடறிய தேதி வச்சு நாள் கிழமை பார்த்து வச்சு பத்திரிகை அச்சடிச்சு பார்த்து வச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. வானொலி சிறப்பான நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் இன்று வந்து இரவின் மடியில் இரவிழிகள் நிகழ்ச்சி தலைப்பு நான் கொடுக்காம நேர் விருப்பமாக பாடல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த நேரம் சரியாக வருமானது எனக்கு தெரியவில்லை. அதனால் என்னுடைய விருப்பத்திலும் உங்கள் விருப்பத்திலும் பாடல்கள் ஒளிபரப்பாகும். இனிமேல் பாடல் ஒலித்த நேரம் 10:59. ஒலித்த பாடல் படம் பும்பும்மா மாடு. பாடல் வரி வந்து நாடறிய தேதி வச்சு. இந்த பாடல் வரியில் அன்பு பிரேமா மோத்தக்கல் கிராமம் வேலூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருந்தார். இது போன்ற பாடல்கள் எங்கே தான் எடுக்கிறாங்கன்னே தெரியல. படத்தின் பெயரே வந்து இது போன்ற ஒரு படம் இருக்கிறதா என்று எனக்கே தெரியலை. இன்று தான் இந்த பாடலையும் கேட்கிறேன், படத்தின் பெயரையும் இன்று தான் தெரிந்து கொண்டேன். மிக்க நன்றிகள் அன்பு பிரேமா அவர்களே. ஆர்ஜே விஜய் சகோதரி, நான் பாடல் பதிவிடலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பதிவிடுங்கள் சகோதரி, உங்கள் விருப்ப பாடல் வரும். பதிவிட்டிருக்கீங்க நான் வாழ வைப்பேன் என்ற படத்திலிருந்து கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். எனது விருப்பத்தில் ஒரு பாடல் ஒலிபரப்பு செய்துவிட்டு உங்கள் விருப்ப பாடலை பதிவிறக்கம் செய்து ஒலிபரப்பு செய்கிறேன் சகோதரி, இணைந்திருங்கள். அன்பு பிரேமா அவர்கள் பதிவு. நாடறிய தேதி வச்சு நாங்கள் விரும்பி கேட்ட மலேசிய வாசுதேவன் சார் வாணிஜெயராம் அம்மா பாடிய அருமையான பாடலை அற்புதமாக தொகுத்து வழங்கிய அன்பு கவிமணி ஆர்ஜி வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள் நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அன்பு பிரேமா அவர்கள். மிக்க நன்றிகள் அன்பு. பதிவிட்ட பாடல் கேட்காத பாடல் சூப்பரான பாடல் அன்பு. ஆர்ஜே விஜய் சகோதரி அன்பு பிரியமா அவர்களுக்கு அரிதான அழகான பாடல் சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். எனது மருமகள் விஷ்ணு பிரியா அவர்களுக்கு பிறந்த நாள் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. கண்டிப்பாக விஷ்ணு பிரியாவுக்கு சபரி வானொலி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் விஷ்ணு பிரியா நலமுடன் இருக்க வேண்டும். நல்ல ஒரு பெண்மணியாக இருந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்ல பெயரை வாங்கி தர வேண்டும். அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் நல்ல நலமுடனும் ஒழுக்கத்திலும் சிறந்து இருக்க வேண்டும் என்பது அனைவரது சார்பாகவும் இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் சகோதரி. கண்டிப்பாக விஷ்ணு பிரியாவுக்கு வானொலி சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம், மிக்க நன்றி. கண்டிப்பாக உங்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும் சகோதரி, நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. எனது விருப்ப பாடல் ஒன்று ஒலிபரப்பு செய்துவிட்டு கண்டிப்பாக உங்கள் விருப்ப பாடல் சபரி வானொலியில் வலம் வரும், காத்திருங்கள். கண்மணி பேசினால் காதல் என்பது என்னவென்று இந்த பாடல் வரிகளில் கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். இதோ எனது விருப்ப பாடல்.

ஒழித்த பாடல், எனது விருப்பத்தில் ஒழித்து சென்றது அந்த அருமையான பாடல். நிகழ்ச்சியில் யார் இணைஞ்சிருக்காங்கனாக்கா, சகோதரி வந்து நான் வாய்த்து சொன்னதற்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே விஜய் சகோதரி நன்றிகள். ஆஸ்கர் டெய்லர் அவர்கள் வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வங்கள் நீடித்த புகழ்பெற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நன்றிகள். அடுத்து விஜய் சகோதரி ஆஸ்கர் டெய்லர் அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. அன்பு பிரியமா அவர்கள் பதிவு, விஜய் சகோதரிக்கு இன்று பிறந்த நாள் காணும் விஷ்ணு பிரியா சகோதரி, வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இனிதே வாழ இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அன்பு பிரியமா மோத்துக்கல் கிராமம் வேலூர் மாவட்டம் சொல்லியிருக்காரு, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க விஷ்ணு பிரியாவிற்கு. விஷ்ணு பிரியாவிற்கு எத்தனாவது பிறந்த நாள் என்று தெரியவில்லை. ஆர்ஜே விஜய் சகோதரி, உங்கள் விருப்ப பாடல் அழகு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது போன்ற பாடல்கள்லாம் யாரும் பிடிக்கவில்லை என்று சொல்லவே முடியாது சகோதரி. பாடல் வரிகள் தான் முக்கியம், இசையும் அதே மாதிரி, அந்த இசை ராகம் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தும். அந்த வகையில் ஒரு சில பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள் தான், எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் வருகிறது அடுத்த பாடல். நான் வாழ வைப்பேன் என்ற படத்திலிருந்து என்னோடு பாடுங்கள் நல்வாய்த்து இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காங்க சகோதரி. ஆர்ஜே விஜய் சகோதரி விஷ்ணு பிரியாவிற்காக இதோ அந்த பாடல். சபரி இணையதள வானொலியில் வலம் வருகிறது பாடல் ஒலிக்கும் நேரம் 11:06:38.

0: wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day. Wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day.
1: ஒழித்த பாடல் நான் வாழ வைப்பேன் என்ற படத்திலிருந்து ஆர்ஜே விஜய் சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து கூறுங்கள் இந்த பாடல் வரியில் கேட்டிருந்தாங்க. நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். நிகழ்ச்சியில்

ஆர்ஜே விஜி சகோதரி அன்பு பிரேமா அவர்களுக்கு நன்றி. பிரேமா மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. பிரேமா என்பது அன்போட மனைவி, அதனால் அன்பு அவர்கள் தான் பாடல் பதிவிட்டு பாடலை கேட்கிறார். ஏன்னா மனைவி பெயரை வந்து இணைத்து கொள்கிறார், அதனால் வந்து அன்பு வந்து பிரேமா மனைவி, அதனால் அன்பு சகோதரர் என்றே பதிவிடுங்கள் ஆர்ஜே விஜி சகோதரி அவர்களே. நன்றிகள். அன்பு பிரேமா அவர்கள், கண்மணியே காதல் என்பது உங்கள் தேர்வில் அழகான அற்புதமான பாடல் சொல்லியிருக்காரு. நன்றிகள். ஆர்ஜே விஜி சகோதரி, எனது விருப்ப பாடலை வழங்கிய ஆர்ஜே படைவெடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றி சொல்லியிருக்காங்க சகோதரி. ஆஹா, அழகான பிறந்தநாள் நல்வாழ்த்து பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. நீங்கள் தான் அழகான பாடலை தேர்வு செய்தீங்க, ஒளிபரப்பு செய்து விட்டேன் உங்கள் விருப்ப பாடலை. தேன்மொழி சகோதரி, அருமையான பாடல், பிறந்தநாள் நல்வாழ்த்து பாடல் அருமை, பாடல் தேர்வு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. அன்பு பிரேமா அவர்கள் பதிவு, என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள், அருமை அற்புதமான வாழ்த்து பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. ஆஸ்கர் டெய்லர் அவர்கள் பதிவு, அன்பு மருமகள் இனிய பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன் ஆஸ்கர் டெய்லர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். சகோதரி வந்து நலமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்துடன் நீண்ட நாட்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் அனைவரும் வாழ்த்துகிறோம். நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எனது விருப்பமாக ஒரு பாடல் இது வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். ஏன்னா எனக்கு பாடல் என்றால் இசை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே நேரத்தில் அந்த பாடல் வரிகள்லாம் வந்து ரொம்ப யோசிப்பேன் நான். அந்த வகையில் வந்து இசை என்றால் எனக்கு ரொம்ப ஆர்வம். அதாவது ஒரு நேயருக்கு பாடல் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்றால் அதை இசைத்தரம் வந்து சரியான முறையில் தேர்வு செய்து தான் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அது. அதனால் வந்து கொஞ்சம் ஒரு பாடல் வந்து எனது விருப்பத்தில் கொடுத்துட்டு கூட பொறுமையாக கூட அந்த நேர் பதிவிட்ட பாடல் வந்து அவருக்கு திருப்தி வர வேண்டும் என்பதற்காகவே ஒரு சில நேரங்களில் வந்து எனது விருப்ப பாடலை ஒளிபரப்பு செய்வேன். எனது விருப்பத்தில் இது வருகிறது, ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:14 எனது விருப்ப பாடல்.

நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் எனது விருப்பமாக ஒலித்து சென்றது. அன்பு பிரேமா அவர்கள் பதிவு. அன்பு மற்றும் பிரேமா இருவரும் பாடல்களை கேட்டு கொண்டுதான் இருக்கிறோம். வீரமணியின் பதிவு கொடுத்திருக்காரு. கண்டிப்பாக நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்பது மிக்க மகிழ்ச்சி. அன்பு அவர்களே, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் பாடல்கள் பதிவிட முடியாமல் இணையதளத்தில் பாடல் கேட்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது விருப்பமாக இன்னொரு பாடல் நிறைவு பாடல் வருகிறது. அந்த பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அன்பு உறவுகளே, இதோ வருகிறது எனது விருப்பத்தில் அடுத்த பாடல்.

ஒழித்த பாடல், ஒரு அழகான பாடல் ஒழித்து சென்றது. நிகழ்ச்சியில் நிறைவு செய்யும் பாடலாக ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.

ஒலிக்கும் பாடல் அன்பு பிரேமா அவர்களுக்காகவும், சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்காகவும், தேன்மொழி சகோதரி அவர்களுக்காகவும் ஒலிக்கிறது. இதோ அவர்கள் இணைந்து பாடல்களை கேட்டு பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த பாடல்.

நிகழ்ச்சியில் இதுவரை என்னுடன் பயணித்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வாட்ஸ்அப் உங்களுக்கும் சபரி இணையதள வானொலியை வழங்கி கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை நல்லதொரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றிகள்.